தேவன் துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கின்றார். அந்த தேவனை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும். அவரே எங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார். எப்பொழுதுமே நாங்கள் தேவனை நாங்கள் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கின்றார். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே, கிருபை நீ வானொலியினூடாக உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: Hey pendengar The Johnson, selamat datang kembali di 3M
1: Mencoba mengerti mahasiswa.
0: Bersama saya Astro Sakri agak kritis dan juga Bapak Dosen Agung agak bingung yang masih stay. Ya, masih stay. Di tengah permasalahanmu.
1: Nah, Johnson ini mirip nama teman Om ya.
0: Apa tuh, Pak?
1: Teman Om ada namanya Johnson juga.
0: Oh iya.
1: Iya, iya.
0: Terus?
1: Dia memang sibuk sekarang berjualan dodol. Wih, itu enak sekali.
0: Oh iya. Cuma info itu aja.
1: Itu saja.
0: Terima kasih, Pak.
1: Ya,
0: kirain apa gitu. Ternyata tidak terlalu penting ya.
1: Bapak jadi teringat sama teman Bapak.
0: Apa, Pak?
1: Ya itu Johnson itu.
0: Oh iya,
1: info yaudah aja.
0: Bapak kalau teringat aja, Pak, jangan diceritain, Pak.
1: Oh iya, iya, iya.
0: Biarin aja.
1: Ya nama juga orang tua.
0: Iya, kalau mau kasih tahu yang semua orang paham.
1: Ah, iya.
0: Kayak tadi di Johnson. Ya, saya jadi teringat sama bedak bayi ya.
1: Ah, bedak bayi ada.
0: Iya, ada. Namanya Johnson, Pak.
1: Oh, Johnson. Johnson itu.
0: Oh, Johnson ya. Oh, salah. Hah?
1: Oh, Johnson.
0: Oh, oh iya, Johnson. Iya. Mohon maaf kalau begitu. Kan saya cuma teringat.
1: Oh, iya, iya, iya. Benar.
0: Pada Sen Agung.
1: Iya, ya, Akri. Gimana, Akri?
0: WhatsApp banyak sekali dengan pertanyaan, Pak.
1: Oh, iya. Kalau dengan harta, mah, bukan pertanyaan dong.
0: Itu titipan.
1: Titipan itu. Jakat itu.
0: Memang kita harus bantu satu persatu.
1: Oh, iya, tentunya dong.
0: Sebelum kita memasuki ke pertanyaan selanjutnya
1: ya.
0: Saya mau membacakan WhatsApp dari Jainal. Tadi sempat ada respon setelah jawaban dari Bapak Dosen Agung.
1: Walah, Jainal ini
0: ya.
1: Jainal apa? Komen-komen apa dia?
0: Saya kagum dengan jawaban Bapak. Sebagai mahasiswa didikan Bapak, saya merasa bangga.
1: Alhamdulillah, memang Bapak jago ya.
0: Iya. Semoga Bapak jago tuh terlalu pikmi dan NPD, Pak. Semoga Jena selalu diberikan kehaltian-kehaltian,
1: ya.
0: Kerahayuan-kerahayuan.
1: Dan bismillah amin.
0: Iya, itu ya.
1: Ya, itu ya.
0: Memang harus satu pak ya. Ada juga yang WhatsApp, ini pertanyaan kita masuk ya, coba Pak.
1: Oh, siapa yang bertanya di pagi hari ini, Akri?
0: Ivan, sudah pasti.
1: Oh, ladala Ivan, apa kabar Ivan?
0: Holti-holti, rahayu-rahayu, bismillah amin.
1: Mwah.
0: 3M, selamat pagi pada Sen dan Asdras Akri.
1: Selamat pagi.
0: Saya mewakili Aceng, ingin bertanya.
2: யாராவது நம்மளை பார்த்து பொறாமை படுறாங்களா? அதுக்காக சந்தோஷப்படுவோம், கொண்டாடுவோம். ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத, அதாவது தன்கிட்ட அந்த விஷயம் இல்ல, ஒரு திறமை இல்லைன்னு தானே மத்தவங்க பார்த்து பொறாமப்படுறாங்க. அந்த திறமைய வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்காம, எப்படிப்பா இவங்களால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி பொறாமப்படுறவங்க காலம் ஃபுல்லா பொறாமப்பட்டுட்டு மட்டும்தான் இருக்க முடியும். சோ நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நானோ நீங்களோ பொறாமைப்படக்கூடிய நபராக இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு போறதுக்கு என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை நோக்கி பயணிக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிறவங்க யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டுமே, நம்முடைய வாழ்க்கைய நாம தான் வாழ்ந்தாகணும். சோ பொறாமைப்படுறவங்களை பார்த்து நீங்க நிறைய யோசிக்காதீங்க, அவங்கள அலட்சியப்படுத்துங்க. வாழ்க்கையில முன்னேறத்துக்கு நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போகலாம், ஓகேவா? நமக்கான நல்ல காலமாக, ஒரு நல்ல ஒரு வழியை தரக்கூடிய நாளாக இன்றைய ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை மாறி இருக்கு. தொடர்ந்து வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில அன்பான உறவுகளுக்கான சந்தோஷமான வாழ்த்துகளையும் பகிர்ந்து கொள்றதுக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. 2838 5 4 சைபருக்கு. குட்டீஸ், ஸ்கூல் போக ரெடி ஆயிட்டீங்களா? இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டா மழையா இருக்கு. நீங்க என்ன பிளான்? ஸ்கூல் போறீங்க தானே? எனக்கு டெக்ஸ்ட் அனுப்புங்க.

0: புத்தகங்களை சரியா அடுக்கி வைக்கிறது, புதுசு புதுசா மரம் நடுறது, பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, இந்த மாதிரியான செயற்பாடுகளை நம்ம சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இது அவங்களோட பொறுப்புணர்வையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இன்றைய சிறு முயற்சிகள் தான் நாளைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: எஸ் குட்டீஸ், நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில நல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், கண்டிப்பா தரும் நம்புங்க. இப்போ வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில காலையில ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்கான காரணமே, எக்ஸாம் வரும்போது நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது, அச்சோ யாராவது எனக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணணுமே, எனக்கு விட தெரியலையே, யாராவது சொல்லி கொடுக்கணுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம முயற்சி பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் நாம ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்றோமா, அது சக்சஸ் அமைஞ்சா சந்தோஷமா நம்ம வெற்றின்னு கொண்டாடுறோம்ல, அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி சக்சஸ் அமையலன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது தோல்வி கிடையாது, அது நமக்கான அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்க பெறறதுக்கு உங்களுக்கான விஷயங்களை நீங்களே செய்யணும், யாருடைய உதவியுமே இல்லாம. இது சின்ன கேள்விதானே, மனிதாக்கா எப்படி கண்டுபிடிக்க போறாங்க யாரு நமக்கு சொல்லி கொடுத்தாலும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட உங்க மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, அதுதான் முக்கியம். சோ நீங்களே ட்ரை பண்ணுங்க. இன்றைக்கான கேள்வி இதுதான், பென், பென்சில், ரூலர் இதுல ஒவ்வொன்றும் வாங்குறதுக்கு 65 ரூபாய் தேவை. பென்சிலோட இதையும் ரூலரோடதும் விலை சமமாக இருக்குது. அடிமட்டத்தின் விலை, ரூலரோட விலை பேனாவின் விலையை விட 5 ரூபாய் குறைவாகவும் இருக்குமெனில் பேனாவின் விலை என்ன? மறுபடியும் சொல்றேன், தெளிவா கேளுங்க. பேனா, பென்சில், அடிமட்டம், இந்த மூணுலையும் ஒவ்வொன்றும் வாங்குறதுக்கு நமக்கு டோட்டலா 65 ரூபாய் தேவை. பென்சிலோட விலையும் ரூலரோட விலையும் அடிமட்டத்தோட விலையும் சமமா இருக்கு. அடிமட்டத்தின் விலை பேனாவின் விலையை விட 5 ரூபாய் குறைவாக இருக்குமெனின் பேனாவின் விலை என்ன? இந்த கேள்விக்கான சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைங்க. 07 0 2 8 3 8 5 4 0 தங்கவேல் தாத்தா தன்னுடைய 68வது பர்த்டே கொண்டாடுறாங்க. பேரப்பிள்ளைகளான மதுஷான், யதுர்ஷன், சாந்தன் இவங்களோடு தர்ஷன், பிரியா எல்லோருமே வாழ்த்திருக்காங்க தம்பனையிலிருந்து.

0: திட்டம் ஆரம்பம் 2018 ஜூலையில் ஆரம்பிக்கப்பட்டது. இருந்த போதிலும் கொரோனா மற்றும் பொருளாதார நிலை காரணமாக இந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருந்தாலும் 2024 இந்த திட்டம் தொடரப்பட்டிருந்தது. எனினும் இந்த வருடம் 2026 அரசாங்கத்தினால் இந்த திட்டத்திற்காக அந்த திட்டத்தை பூர்த்தி செய்வதற்காக 48 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு தற்போது இந்த திட்டம் நிறைவடைகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. அநேகமாக ஆகஸ்ட் மாத இறுதியில் அல்லது செப்டம்பர் மாத இறுதியில் இந்த திட்டம் முழுமையாக பூர்த்தியடைந்து உலதிய மாவட்டத்தினுடைய மத்திய பேருந்து நிலையம் தன்னுடைய தொழிற்பாடுகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும்.
1: மக்களின் அன்றாட போக்குவரத்து துயரத்தை போக்குவதற்கு அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த பஸ் நிலையத்தை தாமதமின்றி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளே, இது உங்களின் கவனத்திற்கு.
2: The voice of the people. மக்கள் குரல்
3: வழங்கியது. அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதி கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
4: நேர்விட்டு மணி ஒரு நிமிடம்.

0: the kickstart. Kickstart.
1: ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர். எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள்.

0: சிக்மா திரைப்பட பாடல் கேட்டிருந்தோம். தமனின் இசையில் பாடல் வந்திருந்தது. வெகு எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம்.
1: எஸ், தளபதி விஜய் அவர்களுடைய மகன் எடுக்கக்கூடிய திரைப்படம். இந்த விஷுவல் அவரும் வந்திருக்காரு. அப்பா மாதிரியே இந்த திரைத்துறையில எப்படியான சாதனைகள் அவர் புரிய போறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு.
0: ஆனா இந்த படத்தை பாக்குற நேரத்திலே ஒரு வெஸ்டர்ன் படம் மாதிரியான ஒரு லுக் கொண்டு தருது. நிறைய அந்த ஷார்ட்ஸாக இருக்கலாம், அவர்களுடைய ஷூட்டிங் முறைகளாக இருக்கலாம்,
1: கலர் டோன்
0: எல்லாமே வந்து ஒரு வெஸ்டர்ன் லுக் இருக்கு. பாப்போம் என்ன மாதிரி வரப்போகுது படம்.
1: வணக்கம் தாய்கள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். மண்டே இந்த திங்கட்கிழமை வந்தாலே எல்லாருமே உற்சாகமா இருப்போம். பார்த்த சில நேரத்துல இந்த வீக்கெண்ட் முடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் சிக் மாதிரி இருக்குமான்னு சொல்லுவோம்ல.
0: ஆமாமா, சிக்மா இல்ல சிக்மா மாறிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில எங்களுடைய வீக்கெண்ட வந்து நாங்க பெரிய அளவுல பிளான் பண்ணுவோம். அது வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் தான் அந்த பிளான் இருக்கும்.
1: ஆமா,
0: சனிக்கிழமை விடிஞ்ச உடனே அதுவா ஒரு பிளான் ஒன்று சொல்லும்.
1: ஏன்பா இந்த வீக்கெண்ட் வந்துச்சுன்ற மாதிரி ஆயிரும். சோ உங்களுடைய வீக்கெண்ட் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போட்ட பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், சொதப்பலாம் முடியறதுக்கு என்ன காரணம்,
0: உங்களுடைய வீக்கெண்ட் சொதப்புவதன் காரணம் என்ன,
1: ஒருத்தருக்கு சொதப்பிடித்து அதனால இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம்.
0: இல்ல இல்ல, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு பிளான் போடுவாங்க, அதுவா ஒன்று நடக்கும், அதுக்கு பிறகு கடைசிய திங்கக்கிழமை வளர்ந்து பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி வளம்பு மாதிரி நாங்க ஆபீஸுக்கு வந்துடுவோம்.
1: கண்டிப்பா
0: இந்த மாதிரி உங்களுடைய வீக்கெண்ட் பிளான சொதப்புறது எது இல்லாட்டி யாரு அப்படின்றத எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க.
1: உங்களுடைய உள்ள குமுறலை ஆதங்கத்தை இன்னைக்கு கொட்டி தீக்கிறதுக்கான இடமா வணக்கம் தாய்க்கும் நிகழ்ச்சி மாற போகுது. 07 0 7 2 8 3 8 5 4 ஷக்தியோட வாட்ஸ்அப் நம்பர்.
0: சரி, இப்போ மழை எல்லாம் வந்தது தானே, மழை விட்டதுக்கு பிறகு வர்ற பிரச்சனைகள் இப்போ ஆரம்பமாகி இருக்கிறது. அந்த டெங்கு பிரச்சனை நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படி என்று சொல்றதால இன்றைய தினத்திலிருந்து டெங்கு ஒழிப்பு வாரம் ஆரம்பமாகிறது. எனவே உங்கள் பகுதிகளுக்கு வருவாங்க,
1: ரொம்ப ரொம்ப அவதானத்தோடு இருங்க. அடிக்கடி நாங்க சொல்றதுதான், டெங்கு நுழம்பக்கூடிய நுழம்பு பெருக்கத்துக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய இடமாக உங்களுடைய இடம் இல்லாத மாதிரி பாத்துக்குங்க. வீடு ஃபுல்லா நாங்க கிளீனா தான் வச்சிருக்கிறோம், வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு இருக்காதிங்க. வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் எங்கேயாவது தண்ணி ஏதாவது வச்சிருப்பீங்க தட்டுல, இதெல்லாம் பார்த்து கவனமா செக் பண்ணி கிளீன் பண்ணி வைங்க.
0: அதே நேரத்தில் உங்களுடைய வளவு இருக்கு இல்லையா, அதுல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன ஒரு சரட்டைக்குள்ள கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிடும். அதனால எல்லாவற்றையுமே வந்து சுத்தமா வச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எட்டி பாருங்க பக்கத்து வளவு எப்படி இருக்கு அப்படின்றதை. அப்படி என்ன சொன்னா ஒரு ஒரு சுமூகமான ரீதியில ஒரு சிநேகபூர்வமாக அக்கா அந்த கொஞ்சம் அதை ஏதாவது செய்யுங்க, இந்த நுழம்பு வந்து சொன்னா எல்லாருக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி காய்ச்சிங்கன்னு சொன்னா அக்கா வந்து அவர்கிட்ட சொல்லி செய்வாங்க.
1: அதை விட்டுட்டு உங்களால தான் எங்களுக்கு நுழம்பு வருது அப்படின்னு காலையிலேயே ஆரம்பிச்சோம்னா அது சிக்கல தான் போய் முடியும். அதனால ரொம்ப ரொம்ப அவதானத்தோடு செயல்படலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இலங்கையில அநேகமான இடங்கள்ல மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமாக மேல் சப்ரகமுக வடமேல் ஆகிய மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்கள்ல தான் மழை அல்லது இடியோடு கூடிய மழை பெய்யும்.
0: குறிப்பா மேல் சப்ரகமு ஆகிய மாகாணங்களையும் காலி மாத்தரை கண்டி நுவரலி ஆகிய மாவட்டங்களையும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டி ஆகிய மாவட்டங்களையும் ஓரளவுக்கு மழை இருக்கு.
1: எனவே எப்பவும் போலதான் அவதானத்தோடு செயல்படுவோம்.
2: உங்கள் பிள்ளையையும் நிதி மற்றும் கணக்கீட்டில் தொழில்சார் நிபுணராக உருவாக்க சிறந்த தெரிவு AA மட்டுமே. 20% விலைக்கழிவுடன் இன்றை பதிவு செய்ய அழையுங்கள். 07 7 7 5 5 9 6 6 9.
0: காட்டாளன் திரைப்படத்திற்காக வருகிறது பாடல்.
1: அஜினேஷ் லோகாந்தினுடைய இசையில்
0: தீபக் ப்ளூ மற்றும் ரீட்டா பாடுகின்றார்கள்.

0: அரண்மனை காவலின் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் பாடல் கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாட்டு பாடினாங்க.
1: வணக்கம் தாயகம் கேட்டு இருக்கீங்க. நேரம் 8:31.
2: சேமிப்பு கணக்கிற்கு 7% வரை உயர்ந்த வட்டி உள்ளிட்ட வியக்க வைக்கும் நன்மைகளோடு எல்பி பிரீமியர் சேவிங்ஸ் சேமிப்பு தரும் அற்புத மேடு. அழையுங்கள் 0112-200-200. Fitch ratings A-LKA. Outlook stable பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனம்.
3: தலைப்புச் செய்திகள்.
4: பெரும்போகத்திற்கு தேவையான உரத்தை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவின் சில பகுதிகளில் முதலாவது சுனாமி அலை தாக்கியுள்ளது.
3: தலைப்புச் செய்திகள்.

உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய சில பல சம்பவங்கள்னு பல பேர் சொல்லிருக்கீங்க. இந்த இஸ்ரேல் ஈரான் தாக்குதல் பாத்தீங்கன்னு சொன்னாங்கன்னா ஒரு தொடர் போராட்டமாவே நாளைக்கு நிறுத்துவாங்கன்னு பார்க்கும் போது பேச்சுவார்த்தை நடக்குது.

0: கூடிய பகுதிகளில் வந்து சில நகர பகுதிகளில் இப்பொழுது அதிகமாக வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்கிறதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக லெபனான் மீதான தாக்குதல்களை கண்டித்து ஈரான் நேற்றிரவு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்த்தாக்குதலாக இந்த தாக்குதல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
1: உடனடியாக எந்த விதமான தாக்குதல்களை நடத்த வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் கிட்ட அமெரிக்க ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனா இருந்தாலும் அதையை மீறி இப்ப இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இந்த தாக்குதல் காரணமாக தெஹ்ரான் விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டிருக்கு.
0: எனவே இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள், தெளிவான விரிவான தகவல்களை நீங்கள் எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளின் ஊடாக எதிர்பார்த்து காத்திருங்கள். பாடலுக்கு போக போறோம். பாடல் வருகிறது, இது 29 திரைப்பட பாடல்,
1: ஷான் ரோல்டின் இசையில் சைந்தவி மற்றும் சத்யபிரகாஷ் பாடும் பாடல் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில்.
0: பாடல் எழுதியிருக்கிறாங்க உமா தேவி,

0: தொடங்கியது. இலங்கையில் முதன்முறையாக சேஃப் ஃப்ரம் டே ஒன் பேபி கிரீம் ஹைபோலஜெனிக் ஃபோர்முலா சகிதம் அறிமுகமாகும் பேபி ஷெரமிக்கியா. குழந்தையின் சருமத்துக்கு அதிக பாதுகாப்பு, நிபுணர்களின் ட்ரிபிள் டெஸ்ட் உத்தரவாதத்துடன் பேபி ஷெரமிக்கியா.
1: இந்த மழை காலத்துல டெங்கு நோயோட தாக்கம் அதிகமா இருக்குது. அதனால உங்க வீட்டை சுத்தி நீர் தேங்காத மாதிரி பாத்துக்கோங்க.

0: நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் மற்றும் பொருட்களை கண்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை உடனே தூய்மைப்படுத்துங்க.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
3: சக்தி நலன்களில் இணைந்திருக்கிறோம். ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ற ஆசையோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு சரியான தெரிவு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக பஜாஜ் CT 100 சொல்லலாம். இது டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடம் இருந்து கிடைக்கிறது. 1 லிட்டர்ல 80 கிலோமீட்டர் ஓடக்கூடியதான் இந்த பஜாஜ் CT 100. இதனுடைய பராமரிப்பும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஆப்டர் சர்வீஸ் ஆக இருந்தாலும் சரி, இது டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியினுடைய ஒரு வெளியீடு அப்படின்றதால ஈஸியான முறையில் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான விவரங்கள் தேவை என்றால் இந்த நம்பரை கால் பண்ணி பேசுங்க. 011-4-700-600.
4: வழியிலே நின்று போகாமல் வாழ்க்கையில் முன்னே செல்ல வேண்டுமா? அப்படி என்றால் நம்பிக்கையின் சக்தி எக்ஸைட் பேட்டரி, நீடித்த திறன், உலகத்தர நம்பிக்கை மற்றும் நாடளாவிய சேவை. எக்ஸைட் பேட்டரி, சக்தி தரும் நம்பிக்கை.
5: எல்லா விஷயமுமே தேடி தேடி பார்த்து தானே நம்ம செய்யறோம். அதே மாதிரிதான் இந்த குழந்தைகளுக்காக அவங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த ஆகாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவங்க கிட்ட கேட்கிறோம், வீடியோஸ் பாக்குறோம், அதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி எல்லாத்தையுமே அட் டைம்ல நம்ம அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அதுதான் ரொம்ப ரொம்ப தவறானது. எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கொண்ட அந்த விவரங்கள் சரியா பிழையா அப்படிங்கறத தெரிந்து கொள்றதுக்கு சரியான